0: சப்ளிமெண்ட்டோ கிளினிக்கல் டிடிஎக்ஸ் 500 கிளினிக்கல் டி3 பயோ கிளினிக்கல் ஸ்போர்ட் பயோடிக்ஸ் மைட்டி சி டிடிஎக்ஸ் காஃபி மேக்ஸ் ப்ரீ பயோ காஃபி டிடிஎக்ஸ் பியூட்டி சோ டிடிஎக்ஸ் ஹெர்பல் ஆயில் கிளினிக்கல் டேய் ஃப்ரெஷ் ரோல் ஆன் அண்ட் many others plus the clinica alternativo medicine and wellness center my free checkup kapa every sunday and wednesday from 9 a.m. to 12 noon clinica alternativo medicine and wellness center k5 news fm
1: shaping the lives of the Filipino.